0: ஜாத்தியிலும் சாமகட்ட பண்ணவும் தீண்டாக்கிறீங்கனவும் தீண்டாட்சியத்தில் தீசியமும் அம்மன் தீரப்பண்ண
1: பண்ணிவாட்டி अपना थाना जमा वो अवश्य अपना सावा अभ्यास लेकर 3 लाख रुपया से ख्याति पढ़ना भी